மல்லி சல்லி தெய்யங்க மல்லி அரகன கிந்தர ஹெந்தேவ வில்லது என்னை கிந்தர ஹெந்தேவ கிந்தர வகை வெனசா கேட்க பட்டாங்கன்னு ரெங்க கட்டியம் இத்தனை ரெடி வினக வாங்கி சேகன வெட கூட இத்தனை சித்த வேணுமா சல்லி கனினவா ஹால் கிலோ கணம் கணங்கரணவா வெட கோடிய ඊළඟ ඉතින් ගින්දර හැන්දෑවට ඉඩ දීලා ජනියා යන්න තමයි හදන්නේ. හෙටත් උදේ 10ට දෙදුනුමාවතෙන් හම්බ වෙමු. පරිස්සමෙන් සන්තෝෂෙන් ඉන්න. ගින්දර හැන්දෑවෙන් දින නේවයින් මොන මොනා හරි පොඩ්ඩක් ඉතින් මටත් දෙන්න. ගින්ෙන් නම් මම ජනී.

0: மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே.
1: தமிழத்தில் குங்குமம் பொத்து சுதுஹந்தும் வெனிவெல் அறுபது சா வதமல் அடங்கு பாரம்பரிய ஆயுர்வேத வட்டுருவாக் அனுசாரேன் சித்தாலேப கெகுலு பேபி சபன் பிலிந்து சமட்ட ஹெல ஒசு ரெக்கவரணைய
2: சமூக வியாபாரி வெட்டின்.